0: Rakita.my.
1: Kita dadah tako final authority lah you jaga ini setakul biarang. You pun setakul.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றார்.